துவு மசி அரவினையும் தொல்தரன் அதா உகுலோ தில்துகையும் பல பார்கூன் எத்திகத் ஷீஷாலியாங் ஜோசின் நீஸ்லல் ஹை சூச்சங்கிங் கச்சிரா Нэгэн өдөр фэн жаугийгийн давталгаас нь өлч яарч энэ нандан дээр бишиг өргөө. Тэр бишгийг үжвасо.